Anisu. Anisu. Ne ko mɔgɔ tɛ du in kɔnɔ la. Ne ka n ka fori kɛ n yɛrɛ ka du kɔnɔ. Mɔgɔ t'i laminɛ. I n'a fɔ mɔgɔ tɛ du kɔnɔ.